காசி வலட்டு கண்ணன்பே, காசி வலட்டு தின்னன்பே, மனுசு கமனும் மினிசு நீ காசி வாசி அத்தியாயலங்க உமஹிங்காய் கண்ணட்டுன்னு மனுசு கமனும்.

0: பவட்டு லொல்வி ஆசாவின் பவுக்கல சேம சத்வையின் நெவத்த இப்ப துணவிட்ட தமன் சித்தனலசின் பெவத்திய நுகக்கிய இபந்தான் அப்பாயே யமராஜு லாங்கட்ட கினகோஸ் கரணலாத பவு விமசா நிசி தண்டுவாம் லபா தினவாயத்து
1: சுதிரன் குமார் பெதலியா.